0: அக்கே மாறிய மோச்சல்ல சுகே மாறிய
1: ஓடி படையா ஹோவே குணை கர்த்தா அம்மி சதனா மாறிய ஜேஹா காலே கலணா தே ஹனா பச்சாரிய ஐசி கலணா கேட்டிய ஜதர் கே கய ஹாரிய படையா தே அம்மியா விசார கே விசாரிய மோச்சல்ல சுகே மாறிய மோச்சல்ல சுகே மாறிய
0: தன் சோ வேளா ஜித் தர்ஷ